0: இனிய காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போமாக.
1: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அன்பர்களே வணக்கம். என் பெயர் குருக்கள் ஐயப்பன் சுந்தரேசன். நான் மொரீஷியஸ் திருநாட்டின் ரோசில் நகரில் அமைந்துள்ள திருத்தணி முருகன் கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு தொண்டரடி பொடியாழ்வார். பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் தொண்டரடி

அடியாழ்வார். திருமாலின் மீது அளவற்ற பக்தி கொண்ட இவர் குறிப்பாக திருவரங்கநாத பெருமானிடத்தில் கொண்டிருந்த பக்திக்கு ஈடு இணையே இல்லை. அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அவர் தன்னை ஒரு பெரிய ஞானி என்றோ உயர்ந்த பக்தன் என்றோ கருதவில்லை. மாறாக, நான் இறைவனுடைய அடியார்களின் அடியேன் என்ற பணிவையே தன்னுடைய அடையாளமாக கொண்டார். அதனால்தான் அவருக்கு தொண்டரடிப்பொடி என்ற திருநாமம் ஏற்பட்டது. தொண்டர்களுடைய திருவடிப்பொடி, அதாவது இறைவனுடைய அடியார்களின் பாத தூசியையே பெருமையாக கருதுபவர். இது ஒரு பெயர் மட்டுமல்ல, அவருடைய முழு வாழ்க்கையின் தத்துவமே இதுதான். தொண்டரடிப்பொடியாழ்வார் பிறந்த திருத்தலம் திருமண்டங்குடி என்று வைணவ மரபு கூறுகிறது. அவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர். சிறு வயதிலிருந்தே திருமாலின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். பின்னர் திருவரங்கத்தை அடைந்து அங்கே அரங்கநாத பெருமானுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். அரங்கநாத பெருமானை தரிசிப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான ஒரு சிறிய சேவையை கூட மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார். அதனால்தான் அவர் தேர்ந்தெடுத்த சேவை மிகவும் அழகானது. திருவரங்கநாதருக்காக நந்தவனம் அமைத்து மலர்களை வளர்த்து அவற்றை கொண்டு மாலைகள் தொடுத்து பெருமானுக்கு சமர்ப்பிப்பது. மலர் மாலை இறைவனுக்கு செல்கிறது, ஆனால் அந்த மாலைக்கு பின்னால் இருக்கும் உழைப்பு, மண்ணை தோண்டுவது, செடிகளை நடுவது, அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றுவது, அவற்றை பாதுகாப்பது, மலர்களை தேர்ந்தெடுப்பது, மாலையாக தொடுப்பது, இவை அனைத்தையும் அவர் இறைவனுக்கு செய்யும் திருத்தொண்டாகவே கருதினார். அவருக்கு அந்த நந்தவனமே ஒரு கோவில் போல இருந்தது. ஒவ்வொரு மலரும் அரங்கனுக்காக, ஒவ்வொரு மனமும் அரங்கனுக்காக, ஒவ்வொரு உழைப்பும் அரங்கனுக்காக. இதுதான் தொண்டரடி பொடியாழ்வாரின் பக்தி. நேர்களே, இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்றால் கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, பக்தி என்றால் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல, இறைவனுக்கு பிடித்த ஒரு சிறு காரியத்தை மனமாறச் செய்வதுதான் உண்மையான பக்தி. தொண்டரடி பொடியாழ்வார் இதை தன்னுடைய வாழ்க்கையால் காட்டினார். அவர் மலர்களை வளர்த்தார், ஆனால் உண்மையில் அவர் வளர்த்தது மலர்களை மட்டுமல்ல, தன்னுடைய பக்தியையும் வளர்த்தார். அவர் மாலை தொடுத்தார், ஆனால் உண்மையில் அவர் தொடுத்தது மலர் மாலையை மட்டுமல்ல, தன்னுடைய மனத்தையும் அரங்கனுடைய திருவழிகளோடு இணைத்தார். தொண்டரடி பொடியாழ்வாரின் படைப்புகளில் மிகவும் புகழ்பெற்றது திருப்பள்ளி எழுச்சி. இதில் 10 பாசுரங்கள் உள்ளன. பள்ளி எழுச்சி என்றால் உறங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை எழுப்புதல் என்று பொருள். ஆனால் நம் வைணவ மரபில் இது சாதாரணமாக ஒரு மனிதரை எழுப்புவது போன்றதல்ல. அரங்கநாத பெருமானின் திருமேனி பள்ளி கொண்டிருக்கும் திருக்கோலத்தை நினைத்து கொண்டு அதிகாலையில் இயற்கையின் அழகையும் பறவைகளின் ஒலியையும் சுட்டிக்காட்டி அரங்கா எழுந்தருள வேண்டும் என்று அன்போடு அழைப்பதாக அமைந்துள்ளது. திருப்பள்ளி எழுச்சியை நாம் படிக்கும்போது அதிகாலை நேரம் நம் கண்முன்னே தோன்றுகிறது. பறவைகள் குரல் கொடுக்கின்றன, இயற்கை விழித்து கொள்கிறது,
சூரியன் உதயமாகப் போகிறான். உலகமே தன்னுடைய அன்றாட பணிகளுக்காக

எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அரங்கப்பெருமானே, உலகமே உன்னை எதிர்பார்த்து நிற்கிறது, நீயும் எழுந்தருள வேண்டும் என்ற பக்தி உணர்வு வெளிப்படுகிறது. அதனால்தான் திருப்பள்ளி எழுச்சி இன்று வரை கோவில்களிலும் இல்லங்களிலும் பக்தியுடன் பாடப்படுகிறது. தொண்டரடி பொடியாழ்வாரின் மற்றொரு முக்கியமான படைப்பு திருமாலை. இதில் 45 பாசுரங்கள் உள்ளன. இந்த பாசுரங்களில் பகவானுடைய பெருமை, அவனுடைய திருநாமத்தின் சிறப்பு, மனித வாழ்க்கையின் நிலையாமை, உலக ஆசைகளிலிருந்து விலகி இறைவனை சார வேண்டிய அவசியம் போன்ற பல ஆழமான கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. அவர் தன்னுடைய குறைகளையும் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். இதுதான் அவரது பக்தியின் இன்னொரு சிறப்பு. தன்னை உயர்த்தி காட்டாமல், என்னிடம் குறைகள் இருக்கின்றன, நான் தவறுகள் செய்திருக்கிறேன், ஆனால் அரங்கனுடைய திருவடிகளை விட்டுவிட மாட்டேன் என்ற மனநிலையை வெளிப்படுத்துகிறார். நேயர்களே, இன்றைய உலகத்தில் நாம் பல விஷயங்களை பற்றி கவலைப்படுகிறோம். பணம், பதவி, புகழ், சொத்து, வசதி, இவை அனைத்தும் வாழ்க்கையில் தேவையானவையாக இருக்கலாம். ஆனால் இவை எதுவும் நிரந்தரமானவை அல்ல என்பதை தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு நினைவூட்டுகிறார். மனித வாழ்க்கை மிகவும் குறுகியது. நாம் எவ்வளவு செல்வத்தை சேர்த்தாலும், எவ்வளவு புகழை பெற்றாலும், ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு செல்ல வேண்டியதுதான். அப்படியென்றால் இந்த வாழ்க்கையை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? அதற்கு தொண்டரடி பொடியாழ்வார் காட்டும் வழி, இறைவனை நினைக்க வேண்டும், இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான பயன். தொண்டரடி பொடியாழ்வாரின் பெயரிலேயே மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது. தொண்டர் என்றால் இறைவனுடைய அடியார், அடி என்றால் அவருடைய திருவடி, பொடி என்றால் அந்த திருவடியில் படிந்திருக்கும் தூசி. அதாவது இறைவனுடைய அடியார்களின் திருவடி பொடியும் எனக்கு பெருமை என்ற அளவிற்கு அவர் பணிவை எடுத்து காட்டினார். நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தவுடன் மற்றவர்களை விட நாமே உயர்ந்தவர்கள் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் உண்மையான ஆன்மீக உயர்வு எங்கே இருக்கிறது? பணிவில்தான். தன்னை தாழ்த்தி கொள்வது என்பது பலவீனமல்ல, அது பக்தியின் அடையாளம். தொண்டரடி பொடியாழ்வார் இதையே தன்னுடைய வாழ்க்கையில் காட்டினார். தொண்டரடி பொடியாழ்வாருக்கு அரங்கநாத பெருமான் மீது இருந்த அன்பு அளவிட முடியாதது. அவருடைய சிந்தனை முழுவதும் அரங்கன், அவருடைய சேவை அரங்கனுக்காக, அவருடைய பாடல்கள் அரங்கனுக்காக, அவருடைய நந்தவனம் அரங்கனுக்காக, அவருடைய வாழ்க்கையே அரங்கனுக்காக. இதுதான் முழுமையான சரணாகதி. இறைவனை வழிபடும் போது எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பதை தாண்டி, என்னையே உனக்கு சேவையாக ஏற்றுக்கொள் என்று சொல்லும் நிலை உயர்ந்த பக்தி நிலையாகும். தொண்டரடி பொடியாழ்வார் அந்த பக்தி நிலையை நமக்கு காட்டியவர். தொண்டரடி பொடியாழ்வாரின் வாழ்க்கையிலிருந்து நாம் பல பாடங்களை பெறலாம். முதலாவது பணிவு. எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தாழ்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது தொண்டு. சிறிய சேவையாக இருந்தாலும் மனமாறச் செய்ய வேண்டும். மூன்றாவது இறை நம்பிக்கை. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நான்காவது நிலையாமையை உணர்தல். நமக்கு கிடைத்த செல்வமும் புகழும் நிரந்தரமானவை அல்ல. ஐந்தாவது அடியார்களை மதித்தல். இறைவனை நேசிப்பதோடு

0: தேவனை நேசிக்கும் மனிதர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவது, செயலில் பக்தி. வாயால் பக்தியை பேசுவது மட்டுமல்ல, நம் கைகளாலும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு தொண்டரடி பொடியாழ்வாரின் வாழ்க்கை மிகவும் பொருத்தமானது. இன்றைய உலகில் வேகம் அதிகம், தகவல் தொடர்பு அதிகம், வசதிகள் அதிகம், ஆனால் மன அமைதி குறைந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் கிடைத்ததை வைத்து மகிழும் மனநிலை குறைந்து வருகிறது. இத்தகைய சூழலில் தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு ஒரு எளிய வழியை காட்டுகிறார். இறைவனை நினை, நல்லதை செய், பிறருக்கு உதவி செய், பணிவுடன் வாழ், உன் வாழ்க்கையை ஒரு தொண்டாக மாற்று, அவ்வளவுதான். தொண்டரடி பொடியாழ்வார் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்ததில்லை, அரச பதவியில் இருந்ததில்லை, பெரிய அதிகாரத்தை நாடியதில்லை. ஆனால் அவர் செய்தது ஒன்றுதான், தன்னுடைய வாழ்க்கையை அரங்கனுடைய திருவடிகளுக்கு அர்ப்பணித்தார். மலர்களை வளர்த்தார், மாலைகளை தொடுத்தார், பாசுரங்களை பாடினார், இறைவனுடைய அடியார்களின் அடியாராக வாழ்ந்தார். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் அவரது திருநாமம் பக்தர்களின் நெஞ்சில் வாழ்கிறது. அவருடைய திருமாலை நமக்கு பக்தியின் ஆழத்தை உணர்த்துகிறது. அவருடைய திருப்பள்ளி எழுச்சி நம் உள்ளத்தையும் விழிக்கச் செய்கிறது. அரங்கநாத பெருமானை எழுப்புவதற்காக பாடப்பட்ட அந்த பாசுரங்கள் உண்மையில் நம்முடைய தூங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக உணர்வையே எழுப்புகின்றன என்று சொல்லலாம். நம் வாழ்க்கையிலும் ஒரு சிறிய நந்தவனம் அமைப்போம். அது மண்ணில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, நம் மனதிலேயே ஒரு நந்தவனம் அமைப்போம். அதில் பக்தி மலரட்டம், அதில் பணிவு மலரட்டம், அதில் அன்பு மலரட்டம், அதில் தொண்டு மலரட்டம். அந்த மலர்களை கொண்டு நம் உள்ளத்தில் உறையும் இறைவனுக்கு தினமும் ஒரு மாலை தொடுத்து அர்ப்பணிப்போம். தொண்டரடி பொடியாழ்வார் காட்டிய பக்தி வழியில் நாம் அனைவரும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ இறையருள் கிடைக்கட்டும். ஸ்ரீரங்கநாத பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
1: இனிய காலை வணக்கம். புனிதமான புரட்டாசி மாதத்தின் இந்த அழகிய காலையில் திருமாலின் திருவருளை நினைத்து நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த புரட்டாசி காலையின் சிறப்பை மேலும் அழகாக்க முதலில் ஒரு சிறப்புரையை கேட்போம். வாருங்கள், அந்த உரையை கேட்போமாக.

नमो नारायणाय। காலை 7 மணி திருமால் திருவருள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். புரட்டாசி கோவிந்தன் வழிபாட்டின் மூன்றாம் வாரத்தில் பல இல்லங்களிலும் கோவில்களிலும் கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமம் ஒலிக்கிறது. திருமாலின் திருவடிகளை நினைத்து துளசியின் சிறப்பையும் வழிபாட்டின் அமைதியையும் பகிர்ந்து கொண்டு பக்தி பாடல்களுடன் இந்த ஒரு மணி நேரத்துடன் இணைந்திருப்போம். திருமாலை போற்றும் முதல் பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமால் திருவருள் எனும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 7 மணி முதல் 8 மணி வரை உங்களுக்காக பக்தி பாடலுடன் வழங்க இருக்கின்றோம். புரட்டாசி மாதம் திருமாலுக்கு உகந்த மாதமாகும். அடுத்ததாக திருமாலை போற்றும் பாடலை கேட்போமாக. ஆயர் பாடி மாளிகையில் உங்களுக்காக

அடுத்த பாடலை புலே ரோஜ் ஊரில் வசித்து வரும் நீவான் குமாரசாமி பிறந்த நாளையொட்டி ஜெசன் வந்தினா தாத்தா பதன் எலியானா நன்றனி கேவலன் சஞ்சி எலிஷா அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். சர்ஜன்மான் துத்மா ஊரை சார்ந்த செல்வன் மாதின் பிறந்த நாளையொட்டி லவ்னா சுந்தரி நிலன் நீவன் விஷ்ணு பவினா மர்வின் மாதே ஆர்முகன் திருப்ப குடும்பத்தினர் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். கோவிந்தா என்ற ஒரு சொல்லில் எத்தனை பக்தி இருக்கிறது. மகிழ்ச்சியான நேரத்திலும் உதவி தேவைப்படும் நேரத்திலும் பெருமாளை அந்த பெயரில் அழைக்கின்றோம். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை மனதில் சொன்னபடி அடுத்த பாடலை கேட்போமாக. வானொலி நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமால் திருவருள் எனும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை நீங்கள் 8 மணி வரை கேட்கலாம். புரட்டாசி மாதம் உங்களுக்காக குறை ஒன்றுமில்லை எனும் பாடலை வழங்குகின்றோம்.

அடுத்த பாடலை அம்மா வினோதா சார்பில் அண்ணாதுரை கழகம் உறுப்பினர்களுக்கும் ஷேலா குந்து மாளிகை குப்பவண்ணன் அவர்களுக்கும் அடுத்த பாடலை வழங்குகின்றோம். அடுத்த பாடல் அம்மா பம்பத்தா சார்பாக அருமை சிகோன் பிரிசிலா குமிலா வினா Tanisha Bolen, Dalina Akshay Simla, Yoshini Niven Ritesha, Sita Mame Avergal Sarbaga, Arta Pare Perumal Varipate, Tulasik Sirapana Idamund, Perumalik Tulasi Lay, Summer Pickum Buddha, Athanudan Nava the Unbenayim, Var Varipateim said the Summer Pickin Drum, Tulasi Malay, Anin the Tirumalay Ninete in the Padalekipo.

அடுத்த பாடலை நாம் அழகன் அழகி அமெல்யா எல்லா செல்வி குணால் அவிஷ் டிலன் டிசன் சுப்பாமான்யா சுந்தரோ சரோஜினி பட்டன் பழனி கங்காது குடும்பத்தினருக்கு வழங்குகின்றோம். அடுத்த பாடலை ரிவேஜுரம்ப ஊரை சார்ந்த அம்மா மனோன் பெருமாள் சார்பாக மூன்றாம் சனிக்கிழமை கோவிந்தன் திருவிழாவை ஒட்டி ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அவரது பேரன் சோமசேகரன், சோழன் பேத்தி செந்தாமரை, தியானா மகன் சஞ்சீவன், ஜெசன் மருமகன்.

சந்திக்க சிலா தம்பி தங்கைமார்கள் அண்ணிமார்கள் வசந்தா உபி மற்றும் தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு அடுத்த பாடல் ஓம் நமோ நாராயணாய என்று திருமந்திரத்தை பக்தர்கள் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லி வழிபடுகிறார்கள். நீங்களும் ஒரு கணம் அமைதியாக அமர்ந்து திருமாலை நினைத்துக் கொள்ளுங்கள். திருமாலை போற்றும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

அடுத்த பாடலே நமக்கு அழகன் அழகி அமெலியா எலா செல்வி குணால் அவிஷ் டிலன் டிசன் சுப்பமானியா சுந்தரு சரோஜினி மற்றும் கங்காது பட்டன் பழனி குடும்பத்தினருக்கு வழங்குகின்றோம். லமிச்சே ஊரை சேர்ந்த அம்மா மகா கரம்பன் மற்றும் வினுதா அவி வனிதா அன்ஷினி தாகன் கேயான் கரம்பன் குடும்பத்திற்காக அடுத்த பாடல். சுயக்கூரை சேர்ந்த நிவான் பவாதே பிறந்த நாளையொட்டி நிவன் வாணி நிலவன் பவாதே சிறுவன் பமிலா சினையன் ஓவியன் அஷினி தத்த அம்பிகன் பமிலா சுவிலா ஆகியவரின் சார்பாக அடுத்த பாடலை வழங்குகின்றோம். திருமாலை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் பெருமாள் என்றும் கோவிந்தன் என்றும் அன்புடன் அழைக்கின்றோம். எந்த பெயரில் அழைத்தாலும் பக்தர்கள் மனதில் இருப்பது ஒரே வழிபாடு. பெருமாளை போற்றும் இன்னொரு பாடலை கேட்போம்.

அடுத்த பாடலை தமது ஒன்றாம் பிறந்த நாளை கொண்டாடும் கிலான் மர்தன் சார்பாக விழா அவரது பிறந்த நாளை ஒட்டி விலாஷா மர்தன், யுவனன், பத்மினி, சந்தேஷ், வாகன், சிவன், தனுஜா மற்றும் மர்தன் அலங்காலி குடும்பத்தார்கள் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். பொனாக்கை ஊரை சார்ந்த அம்மா சகோஜினி பிறந்த நாளை ஒட்டி நாய்கன், இன்பா, கிசான், கிசகன், ரூமா, வெனிதா, நாயகி, அம்பன், நாய்கன் குடும்பத்தார் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். புரட்டாசி கோவிந்தன் வழிபாட்டின் மூன்றாம் வாரத்தின் திருமாலின் திருநாமங்களையும் பக்தி பாடல்களின் திருமால் திருவருள் நிகழ்ச்சியில் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று உங்கள் இல்லங்களில் நடைபெறும் வழிபாடும் கோவிலுக்கு செல்லும் உங்கள் பயணமும் இனிதாக அமையட்டும். உங்கள் மனங்களில் அமையும் அமைதியும் குடும்பங்களில் அன்பும் நிலைத்திருக்கட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாயா.

வாத்தியம் தவில் வாசிப்பவர் வித்வான் அவர்களும் குழுவினரும்

சிறிது நேரத்தில் அர்ச்சகர் அவர்கள் திருமாலுக்கு சிறப்பு வழிபாட்டை செய்யப் போகின்றார்.

திருமால் திருமால் பக்தர்களே, இப்பொழுது மங்கள வாத்தியம் ஒலிக்கின்றது. தவில் மற்றும் நாதஸ்வரம் அவர்கள் தந்தனா நாபுரி என்ற பிரம்ம முகட்டை என்னும் தெய்வீக பாடலை இசை வாயிலாக நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

புல்லாங் புல்லாங் குடல் கொடுத்த மோகில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என மங்கள வாத்தியத்தை முழங்குகின்றனர் நம் வித்வான் அவர்கள்.

திருமால் பக்தர்களே, இப்பொழுது மங்கள வாத்தியம் முழங்குகின்றது. பாக்கியம் தரும் லக்ஷ்மி ஆரம்மா என இசைந்து லக்ஷ்மி அன்னையை வணங்குகின்றனர்.

திருமால் பக்தர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாங்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. ஓயல் ஹோம்போ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி என்னும் சமூகம் மையம், அதாவது சோஷியல் சென்டர் வளாகத்தில் ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை நம் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். அடுத்து வருவது கற்றுபோன் தமிழ் கூட்டம் சேர்ந்த குழுவினர்கள் இங்கு திருமாலை போற்றும் பாடலை வழங்கப் போகின்றார்கள். அதே வேளையில் திருமால் பக்தர்களை உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. கோவிந்தன் திருவிழாவை முழு இரவு கொண்டாடும் கோவில்கள் அருள்மிகு ஸ்ரீ வக்ரகாளியம்மன் திருக்கோயில், சொல்பெகினு பச கதவோ, அண்ணாதுரை தமிழ் கோவில், கழம் ரோட், பக்வா, சிவசுப்பிரமணியர் கோவில் சொசைட்டி, லோகச்சு கன்வென்ட் ஸ்ட்ரீட், கியூபிப் ரோட், ரெட்ரி மாரியம்மன் ஒற்றுமை சங்கம் அவனி சுபியா ரெட்ரி, பெச்சிவேஜை தமிழ் உபகார சங்கம் பெச்சிவேஜை சாம்பியா, ஸ்ரீ மது மாரியம்மன் பெனவலன் சொசைட்டி லக்ரமோ சாம்பியா, கசி கிருஷ்ணசாமி தமிழ் சங்கம் பஸ்ஸ மணிக்கவும் பேதிதம் காசி, அருள்மிகு வீரம காளியம்மன் திருக்கோவில் காளியம்மன் டெம்பிள் ரோட் பாய், அண்ணா சர்க்கிள் ராயல் ரோட் பெரிங்காம் தையோலே, உபகாரம் தமிழ் சங்கம் பொசெஜோ பித்தோம், திரௌபதியம்மன் கோவில் பவியோ கப்மலோ, சிவசுப்பிரமணியர் கோவில் அசோஜின் லெஸ்கலியே, லபஹாக் மாரியம்மன் சொசைட்டி லபஹாக் லெஸ்கலியே, த வியகோம்போ மாரியம்மன் கோவில் சொசைட்டி ராயல் ரோட் வியகோம்போ, வாஷரி மாரியம்மன் கோவில் ராயல் ரோட் வாஷரி, ஷெமகைய மாரியம்மன் கோவில் தமிழ் சங்கம் ராயல் ரோட் ஷெமகைய. அறிவிப்பை கேட்டீர்கள்.

திருமால் பக்தர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாங்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை காலை 5 மணி வரை கேட்டு கொண்டிருக்கலாம். அடுத்து வரும் பாடலை நாங்கள் கேட்கலாம்.

திருமால் பக்தர்களே, திருமால் பக்தர்களே, நாங்கள் ரோயல் ரோட் கோம்போ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். நம் நிகழ்ச்சியை காலை 5 மணி வரை கேட்கலாம். அடுத்து வரும் பாடலை கேட்டு மகிழ்வடைகிறோம். சர்வத்

கதபோன் தமிழ் கூட்டத்துக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சற்று முன் பக்தர்கள் கம்ப சேவையை சுற்றி நடனத்தை ஆடி கும்மி தட்டி கம்ப சேவையை சுற்றி எரிந்தார்கள். திருமால் பக்தர்களே, இந்த ஒயல் ஹோட் கோம்போ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம், அதாவது சோஷியல் சென்டர் வளாகத்தில் ஓடம் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை நம் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். திருமால் பக்தர்களே, இந்த கோவிந்தன் திருவழிபாட்டில் நாங்கள் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, திருமால் கடவுளை போற்றி பாடியவர்கள் யார் என்று, அவர்கள் ஆழ்வார்கள் தமிழ்நாட்டில் திருமால் கடவுளை போற்றி 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் அரிய நூலை இயற்றி திருமாலை வணங்கி இருக்கின்றனர் பன்னிரு ஆழ்வார்கள். அவற்றுள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் என்னும் ஆழ்வார்கள் மிளிர்கின்றனர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி சேவி திருக்காப்பு என 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூலில் வரும் ஒரு வழிபாடு. நாங்கள் இந்த சிறப்பான நாளிலே திருமாலை வணங்கி திருமாலின் திருவருளை நாட வேண்டும் அல்லவா? இந்த வெள்ளை பந்தரில் பக்தர்கள் அமர்ந்து பக்தி பயமுடன் இங்கு செய்யப்படும் திருவிழாவில் ஆழ்ந்து தம் முழு சிந்தனையை திருமால் மீது வைத்து வணங்குகின்றனர். தொடர்ந்து நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு வேண்டுகொள்கின்றோம். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

திருமால் பக்தர்களே, அடுத்து யோவினா மற்றும் குழுவினர்கள் உங்களுக்கு ஒரு அருமையான பாடலை பாடப்போகின்றார்கள். அந்த பாடலுக்கு வாத்தியம் தவில்.

நாங்கள் வயல்ஹோட் கோபோ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை நம் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அடுத்து வருவது திருமாலை போற்றும் இன்னொரு பாடல். அதை கேட்டு நம் மனதை திருமால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம்.

திருமால் பக்தர்களே, இப்பொழுது நாங்கள் கோபோ ரோட் ஒயல் ஹோத் கோபோ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் அவளம்

காட்டுக்குள் ஒரே பெண் ஆழ்வார். அவர்தான் ஆண்டாள். இந்த முக்கிய தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அரிதாகும் அல்லவா? நாங்கள் தொடர்ந்து திருமாலை மனம் உருகி வணங்கலாம். திருமாலின் அருளை பெறுவோமாக. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

பெண்மணிகள் திருமாலை நினைத்து ஒரு கும்மி ஆட்டத்தினை ஆடப் போகின்றார்கள்.

பெருமாள் பக்தர்களே, வானொலி அன்பர்களே, உங்களுக்கு ஓர் அறிவிப்பு. கோவிந்தன் திருவிழாவை முழு இரவு கொண்டாடும் சில கோவில்களை பற்றி அறியலாம். திரௌபதி அம்மன் கோவில் பவ்யோ கப்மலகு, சிவசுப்பிரமணியன் கோவில் லாசோஜின் லெஸ்காலியே, லபாக் மாரியம்மன் சொசைட்டி லபாக் லெஸ்காலியே, த வியோ கோம்போ மாரியம்மன் கோவில் சொசைட்டி ராயல் ரோட் வியோ கோம்போ, பாஷரி மாரியம்மன் கோவில் ராயல் ரோட் பாஷரி, ஷெமகிரிய மாரியம்மன் கோவில் தமிழ் கழகம் ராயல் ரோட் ஷெமகிரிய. அறிவிப்பை கேட்டீர்கள். திருமால் பக்தரை நாங்கள்

இப்பொழுது வயல் ஹோத் கோபோ ஓரியல் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் அவரம் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை நம் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

திருமால் பக்தரடி நாங்கள் வயல்ஹோத் கோப்போ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் அவளும் ஃப்ரீ வானொடையில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை நம் சிறப்பு நிகழ்ச்சியை கேளுங்கள். இப்பொழுது யுவனா என்பவர் திருமாலை பற்றி தெய்வீக பாடலொன்றை பாடுகின்றார். கேட்கலாம். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.

திருமால் பக்தர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வயல்ஹோர் கோபோ ஊரில் உங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். 5 மணி வரை உங்களுக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சி வழங்கப்படும். இந்த சிறப்பான நாடிலே நாங்கள் ஆழ்வார்களை பற்றி அறிந்தோம் அல்லவா? அது மட்டுமல்ல, 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூல் என்பது தமிழ் வேதம் என இன்னொரு பொருள். அந்த நூலில் சுமார் 4000 பாசுரங்கள் அதில் இருக்கின்றது. அந்த பாடல்கள் 10ஆம் நூற்றாண்டில் நாத முனிகள் என்பவர் தேடி அலைந்து அருட்செயல் என்ற பெயரில் நூலாக தொகுத்தார். வைணவ மரபில் இந்த தொகுப்பு திராவிட வேதம் அல்லது தமிழ் வேதம் என்று போற்றப்படுகிறது. 12 ஆழ்வார்களின் பெயர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார் ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்பன.

நேயர்களே, திருமால் பக்தர்களே, நாங்கள் இப்பொழுது ஹொயால் ஹோத் காம்போ ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூக மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் அவளும் ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காலை 5 மணி வரை நம் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். அடுத்து வருவது மிஸ் தமிழ் மொரிஷஸ் 2026 கூட்டத்தில் பங்கெடுத்த பெண்மணிகள் நட்சத்திரம் கலைவாணி, நிர்விஷா ஹரிபத், செல்வானி கோபாலன், நித்யாதேவி பரியானன், தனிஷா நாயுடு, பூவரசி சுப்ராயன், தமிழா

திருமால் பக்தர்களே, இங்கே இந்த நடனத்தை ஆடியவர்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம். இந்த சிறப்புமிக்க நாளிலே நாங்கள் திருமாலை என்றென்றும் மறவாதிருப்போம். நாங்கள் இப்பொழுது ஒயல்ஹோத் கோப்பு ஊரில் மாரியம்மன் சொசைட்டி சமூகம்

மையம் சோஷியல் சென்டர் வளாகத்தில் ஆர்எம்ஃப்ரீ வானொலியில் நேரலையில் உங்களுக்கு திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன்.